0: என்ன செய்யணும்? அறிவில சிறப்பு இன்னைக்கு நிறுத்த பேச்ச உரிமைக்கு தப்பாக así será para el 2027 si es que llegamos con vida.
1: Ocho minutos, estamos en las 7.